தத்தியம் சும் போடா நீ சுகி வாக்கா குசி மிக்கி வாக்கோ சியாலா குணபோதி இக்கு சியுத்தியோரின் சித்து ஏறா உத்துவாரா போராங் தங்காச்சி அவுக்கோ சுகியா சென்கி அமாபோய் குயுக்கா குத்தோ சியுகி குவாரியங் குவன் சியுசி சிமாவே கம்தியானி உத்துவாசாயிக்கி ஆயாபோயங்கேயோ யவமே ஆசியாகியத்து தீதா.